சாமி. மோச்சரி கூண்டியாட் தர கூண்டியாட் போக்காலர மேல மோச்சரி கூண்டியாட் மோச்சரி மேட்லி.